0: தபாய் சுந்தகனும் சார் கிப்ஸ் FM 98.3 MHz your companion
1: கிப்ஸ் டைம் செக்
2: अहिले बिहानको 9 बजेको छ
3: Keeps you cool
4: Keeps you alive
5: Keeps you entertained Keeps 98.3 FM Your companion Your companion Your companion
6: Are you ready to turn up the volume and rock out like never before? Rock Fever. Rock Fever. Rock hits of all time.